0: ஆக்ரோஷியே
1: தேரீ ஹர் சாக்கு ஜலத்தே ஹை ஹயாலோ மே சரா
0: தேரீ ஹர் சாப் சே யானி ஹவா கே ஜோக்கே சே கோய் பத்தா ஹிலாயா பர்தா ஹில் கயா ஆட் ஆட் கோ சாப் கேதே ஹே தேரீ ஹர் சாப் சே ஜலத்தே ஹை ஹயாலோ மே சரா கீனி குஷி கே ஷாயத் மஹபூப் ஆ கயா வோ சரா